我母里我把你拉来做牛里面处理给我那些过呢我那拉起里里干呢把牛里面比我把真可以点门家我本身朋友的拉牛里本身过呢一点心家拉来我鬼一天无作浪风吗别呢看你的路一年就你也没我们路里你说说的了我鬼一天无作浪风吗那表一天就也Ori pe ti darapo mo eto orin emi ninu orin emi Olorun sise agbara wa ran agbara yen jade lo